0: சுந்தகனுன்சா கிப்ஸ் எஃப்எம் 98.3 மெகாஹெர்ட்ஸ் யுவர் கம்பானியன் கிப்ஸ் டைம் செக்
1: ஐலே பியானுக்கு 10 பஜிக்கு சா
2: கிப்ஸ் யூ கூல் கிப்ஸ் யூ அலைவ் கிப்ஸ் யூ என்டர்டெயின் கிப்ஸ் 98.3 FM, your companion, your companion, your companion.
3: Are you ready for the big O?
0: This is In Box.